0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் வாரணமுக கோட்டீஸ்வர ஐயர் பாடல் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கி சென்னிச்சியில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். இனி தோடி ராகத்தில் கார்த்திகேய என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சை.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு, கோயம்புத்தூர் வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், சரசோட காவேரி ராகவர்ணம் ஆதி தாளம்.

நிரஞ்சன், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: இனி எதுட்ட நிலச்சிட்டே ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம் தியாகராஜ கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை வைரமங்கலம் மிஸ் லட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோயம்புத்தூர் வி தட்சிணமூர்த்தி அவர்கள் வயலின், கே ஆர் கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். We now bring you a Veena concert by Dr. B. Sivakumar. He is accompanied by Salem Shri K. Srinivasan on the Mridangam, Coimbatore Shri V. Mohan Ram on the Ghatam. Nigashil Mudalil, Suruti Raga Varnam, Adithalam. The concert begins with the Varnam in Rag Suruti, set to Adithal.

இனி சற்றே விலகி கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் பூர்வி கல்யாணி ராகம் ரூபக தாளம். லிசன் நவ் டு சற்றே விலகி, ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் பூர்வி கல்யாணி, செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீணை இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை டாக்டர் பி சிவகுமார். ஹி இஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி ஸ்வரராக சுதா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்வரராக சுதா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் சங்கராபரணம், செட் டு ஆதிதாள்.

இனி கரதர பரபாரதே கமலேச விட்டலர் சாகித்யம் ராகம் ஸ்வரசம்மோதினி ஆதிதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் கரதர வரபாரதே, ரிட்டன் பை கமலேச விட்டலர், கம்போஸ்ட் இன் ராக் ஸ்வரசம்மோதினி, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் பி சிவகுமார் அவர்களின் வீண இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வீணா ரிசைட்டல் பை டாக்டர் பி சிவகுமார். ஹி வாஸ் அகாம்பனிட் பை சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian Music.